தி கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் இஸ் ஃபில்ம் கா கீத் சுஜீத் கி ஆவாஸ் மே. கீத்கார் ஔர் சங்கீத்கார் ஹே பியூஷ் மிஸ்ரா.